ஹிட் ஃபிலிம் இச்சை தாலி பாரத ரத்ன குவீன் ஆஃப் மெலடி லதா மங்கேஷ்கர் ஜி கே பியூட்டிஃபுல் அவாஸ் மி கம்போஸ் அண்ட் அரேஞ்ச் பாய் மகான் சங்கீத்கார் ஜோடி தி கிரேட் லட்சுமிகாந்த் பியாரி லாவ்ஜி. அகலா பயன் ஆல்சோ ஹிட் ஃபிலிம் இச்சை தாலி ஔர் சாத் ஹி சாத் ஆகிரி பயன் தீன் ஹே தீன் நகமே மிலா தா உஸ் ஃபிலிம் சே ஔர் லாத்தே ஹே எக் பார் ஃபிர் பாரத் ரத்ன குவீன் ஆஃப் மெலோடி லதா ஜி கோ ஔர் வோ சுனாதி ஹே ஆப் சபி கோ மெஹ்பூபா நாம் ஹே மேரா.